இது நம்ம நேரம். உங்களுக்கே தெரியுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு ரஜினிகாந்த் ஃபேன். நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படி நடந்து வந்தா, அப்படி ஸ்டைல் காட்டினா, அப்படி திரும்பினா, எங்க பார்த்தாலும் ஸ்டைலுங்க, ஸ்டைலு ஸ்டைலு ஸ்டைலோ ஸ்டைலு. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பாடல்கள், நிறைய சினிமா அவங்களோட ரசிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு, அதுவும் நம்ம எந்திரன் படத்திலிருந்து ஒரு பாட்டு இருக்கு, காதல் அணுக்கள். ஐஸ்வர்யா ராயும் அதே மாதிரி ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு ரொமான்டிக்கான சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு ரொமான்டிக் தான். அவங்க ஒரு டெசர்ட்ல போயிட்டு தான் இந்த பாட்டை ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாட்டில் வந்து அந்த போர்ஷனில் வந்து ஒரு 2 to 5 seconds அவங்க நடந்து வர்ற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த மணலுக்கு மத்தியில் சின்னதாக ஒரு காற்று இருக்கும், ஒரு சன்கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க அங்கேருந்து நடந்து வர்றாங்க பாரு. ஐயோ ஐயோ, அதான் சொன்னேன், அந்த ஸ்டைலுக்கு முன்னாடி யாருக்கும் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த பாட்டு, இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச படம்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் அண்ட் ஸ்ரேயா கோஷல் பாடின ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் இருக்கிற இந்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வருவோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா அண்ட் திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம். சரி, இன்னைக்கு நீங்க ஒரு த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மூவி ரெக்கமெண்ட் பண்றேங்க. அந்த மூவியோட பேர் வந்து கடைசியில பிரியாணி. நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படி அந்த ஜானரில் வர்ற மாதிரி ஒரு படம். கேரளாவில் ரொம்ப அதிகமாக லொக்கேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கோம். மலையாளம் அதே மாதிரி தமிழ் ரெண்டும் மிக்ஸாக டைலாக்ஸ் எல்லாம் உங்களால் கேட்க முடியும். அண்ட் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு கெஸ்ட் ரோலில் கூட இருக்காங்க. ஸோ நான் இந்த படத்தை ரொம்ப நாளைக்கு முன்னதான் எப்பயோ பார்த்ததா ஞாபகம் இருக்கு, ஆனா இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. விஜய் சேதுபதியோட அந்த கெஸ்ட் ரோல் என்னங்கிறது நீங்க பாருங்க, அப்பதான் தெரியும். ஸோ இப்போ நாம பாட்டு கேட்க போறோம். அந்த பாட்டு வந்து பிரியாணி படம், நம்ம கார்த்திக் நடிச்ச பிரியாணி படம் இல்ல, அந்த படத்துல இருந்து நம்ம பாட்டு கேட்க போறோம். ஸோ பிரியாணின்னு சொன்ன உடனே இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்து வருது. ஸோ எதிர்த்து நில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ரொம்ப தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாடின யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல இருக்கிற எதிர்த்து நில் பாட்டு கேட்டுட்டு நாம திரும்பி வருவோம். திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம். நீங்க எப்பயாவது ஐலண்ட் போயிருக்கீங்களா? ஐலண்ட்னா என்னன்னு தெரியும்ல. நாம ஒரு இடத்துல நிக்குவோம், ஆனா நம்மள சுத்தி தண்ணி மட்டும்தான் இருக்கும், அதுவும் கடல் தண்ணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா என்னோட லைஃப்ல ஒரு வாட்டியாவது நானும் போகணும்னு நினைச்ச ஒரு இடம் கோரல் ஐலாண்ட், அதுவும் நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல. டியூஸ்டே க்ளோஸா இருக்கும். பிச்சை மூப்பன் வலசை அப்படின்னு தான் அந்த இடத்தோட பேரு. இது ஒரு எக்கோ டூரிசம் ஸ்போர்ட். டியூஸ்டே க்ளோஸா இருக்கும். மற்ற டேஸ்ல நீங்க 9 to 4 பர் பர்சன் ஒரு 200 ருபீஸ்க்கு நீங்க போயிட்டு வரலாம். ஸோ இங்க ஒரு பெக்குலாரிட்டி என்னன்னா, கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிற ஒரு போட்ல தான் நம்மளை கூட்டிட்டு போவோம். ஸோ அப்போ நாம கீழே இருக்கிற கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ கோரல் ரீஃப்ஸ் பார்க்கறதுக்கு மால்டீவ்ஸ் எல்லாம் போக வேண்டிய விஷயமே இல்லை. நாம இந்த ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற கோரல் ஐலாண்ட் போனாலே போதும். ஸோ இந்த இக்க டூரிசம் ஸ்போர்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட வெக்கேஷன் சார்ட்ல இந்த பேரையும் போட மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த பாடல் வந்து வாமனன் படத்திலிருந்து நாம கேட்க போறோம். ஒரு பீச் சைட்ல ஷூட் பண்ண இந்த சாங் என்னோட ஃபேவரட் சாங் கூட. ஸோ பாட்டு கேட்டு திரும்பி வரலாம். ஜாவேத் அலி அண்ட் சௌமியா ரோஸ் இந்த பாடின பாடல். This is RJ Hira on Ahalya FM. Stay tuned.

இது நம்ம நேரம். வெல்கம் பேக். இது திருக்குறள் டைம். எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் சொல்ல போறோம், கவனமா கேளுங்க. செல்வாதுல் செல்வம் செவி செல்வம், ஓகேங்களா? செல்வாதுல் செல்வம் செவி செல்வம். செல்வம்னா வெல்த்ங்க, செவினா நம்ம கேட்கணும்ல, லிசன் பண்றோம்ல, அதுதான் செல்வி அப்படின்னு செவி அப்படின்னு சொல்றாங்க. செல்வாதுல்னா வித்தின் ஆல் த வெல்த். நம்மளுக்கு நிறைய வெல்த் இருக்கும், ஆனால் சரியான வெல்த்ங்கிறது லிஸ்னிங், அதாவது நல்லா கேட்கறது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை கவனமாக கேட்கறது தான் செல்வம். ஸோ நல்லா கேட்கணும், ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது நல்லா கேட்கணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், இல்லை பசங்கக்கிட்டேயா இருக்கட்டும், எங்கே வேணால் இருக்கட்டும்ங்க, நல்லா ஒருத்தரை கேட்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு திருக்குறள் தான் செல்வாதுல் செல்வம் செவி செல்வம். ஸோ ஒருத்தரை கேட்கறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் நாம் பேசுகிறதும், சரியில்ல? ஸோ மொழி படத்திலிருந்து இப்போ பாட்டு கேட்க போகிறோம். வித்யாசாகரோட மியூசிக்கில் காற்றின் மொழி பாட்டு கேட்டு திருப்பி வரலாம். பல்ராமோட வாய்ஸில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா.

இது நம்ம நேரம். எங்கிட்ட நிறைய பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அக்கா அக்கா எனக்கும் உங்களை மாதிரி ரேடியோ ஜாக்கி ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க நல்லா பேசுற ஒருத்தர்னா உங்களாலையும் ஒரு ரேடியோ ஜாக்கி ஆக முடியும். அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் எஃபர்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக ஆப்டாக சூஸ் பண்ணி ஷார்ட்டாக சிம்பிளாக எனர்ஜெட்டிக்காக நீங்களால் பேச முடியுதுன்னா நீங்களும் ஒரு ரேடியோ ஜாக்கி தான். ஸோ பீங் அ ரேடியோ ஜாக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில். அது மட்டும் இல்லை, என்னை கேட்குறதுக்கு நிறைய பேர் வெளியே இருக்காங்கங்கிறது ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட். சில சமயங்களில் நானே யோசிப்போ, நான் என்ன சொன்னாலும் இவங்க எல்லாம் அது கவனமாக கேட்குறீங்க, எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃபோட ஒரு சாப்டருங்க. ஸோ இந்த சாப்டரை நான் ரொம்ப ரசிச்சு பண்ணுறோம். என்னோட சேர்ந்து ரசிச்சு கேட்குற உங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு, நெக்ஸ்ட் சாங் வந்து ஜொனிதா காந்தி பாடின ஒரு பாடல். நம்ம ஜோதிகா வந்து ரேடியோ ஜாக்கியா நடிக்கிற ஒரு படம் இருக்குல்ல, எஸ் காற்றின் மொழி படத்துல இருந்து ஜோனிதா காந்தி பாடின ரெக்கை துளிருதா இந்த பாடல் தான் நாம கேட்க போறோம். அண்ட் இதோட நானும் ஒரு டாடா பை பை சொல்றேன். பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா ஆன் அஹலியா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.